0: ஹே டுங் ஹான்ஸ், என்ன கபட்டிக்கமா சாகுங்கி சொல்க.
1: ஓலோ நக்க பத்திக்கோ.
0: சீக்கினா இப்ப ஊழிக்னா.
1: சொல்லமாத்தோ.
0: கிண்டோ டீலில உண்ட உலகை அந்த நான் மக்கமாட் நூனலங் உண்ட சிஹான்ஸ் சியங் மங்கசையோபா.